0: காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. பொந்திகளும் மேனி புரிசடை புண்ணியனும் நின்றுலகம் தாயனிடுமாளும் என்றும் இருவர் அங்கத்தால் தெரிவார் எனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உள்ள நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய வரம்பரை மேகண்டார் வழிவழி தெய்வர் திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசர் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருநாட்டிலே தற்பொழுது புரட்டாதி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே கோவிந்தன் திருவிழாவும் திருமாலுடைய வழிபாடு மிகச் சிறப்பானது முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே திருமாலியம் குறித்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருமாலுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்படுவது திரு துழாய் என்று சொல்லக்கூடிய துளசி. திருமாலுடைய வழிபாட்டிலே இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது. திருமாலுடைய வழிபாட்டில் துளசியின் என்பது தவிர்க்க முடியாத ஒரு வழிபாட்டு பொருளாகவும் ஒரு மூலிகையாகவும் இருக்கின்றது. இதை தவிர்த்து நாம் திருமாலை வழிபாட்டிலிருந்து நீக்க முடியாது. திருத்துழா எனப்படும் புனிதமான துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, அது ஒரு சமயம், உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம், அறிவியல் ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் ஒரு தெய்வீக தத்துவமாகும். ஆழ்வார்கள் பெருமானை பாடுகின்ற பொழுதெல்லாம் துளசி மாலை அணிந்த மார்பன் என்றே வர்ணிக்கின்றார்கள். பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் நாச்சியார் துளசி வனத்தில்தான் அவதரித்தார். தொண்டரடி பொடியாழ்வார் தன் திருமாலை பாசுரத்தில் துளசியின் தூய்மையை பாடுகின்றார். துளசி தொங்களோடு ஏடு அணிந்து தோல்மிசை சுடர்சை மாமணியும் வளங்கொள் மாமதில் சூழரங்கம் பெருமாள். பெருமாளுக்கு தங்க நகைகளை விட வைட வைரூழியங்களை விட துளசி இதழ்களால் அர்ச்சனை செய்வதே மட்டற்ற மகிழ்ச்சியை தரும் என்கிறது திருமாலுடைய வழிபாட்டு முறை. தாவரவியல் மற்றும் மருத்துவ குணங்கள் அறிவியல் முறையாக இந்த துளசிக்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. மூலிகையினுடைய ராணி என்று, குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இந்த துளசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. வெப்பமண்டல தீவுகளில் துளசி மிகச் சிறப்பாக வளரக்கூடியது. இது 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, உயிர் வாயுவை வாரி வழங்கும் அற்புதம் வாய்ந்தது. அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் முற்றத்திலும் துளசி மாடம் வைத்து அதை சுற்றி வரச் சொன்னார்கள். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சளி, இருமல் மற்றும் சுவாசப்பை கோளாறுகளுக்கு துளசி ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது.

0: மன அழுத்தத்தை குறிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு என்று நம்முடைய புதிய அறிவியல் கூற்றுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பாரந்தந்தரியம், அதாவது இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலை என்பதற்கு இந்த துளசியை உதாரணமாக சொல்லுவார்கள். கோவிந்தன் வழிபாட்டில் துளசி தீர்த்தம் குடித்தால் மறு பிறவி இல்லை என்பார்கள். ஆன்மீக ரீதியாக அது நம் அகந்தையை தூய்மைப்படுத்துகின்றது. அறிவியல் ரீதியாக அது நம் உடலை தூய்மைப்படுத்துகின்றது. நம் வீட்டு துளசி செடிகளை நாம் பாதுகாத்து வளர்க்கின்ற பொழுது அது நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கின்றது, இறை வழிபாட்டுக்கு உதவியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நம்முடைய உடலுக்கு ஒரு மருந்து பொருளாகவும் நமக்கு ஒரு நல்ல சத்துள்ள உணவாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே துளசி என்பது இறை வழிபாட்டுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது. எனவே அடியார் பெருமக்கள் குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்திலாவது அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி பருகி உடலை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மொரீசியஸ் வானொலி நிலையத்தார்க்கு என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் மெங்கானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.
1: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போர்டு மெகாட்ஸ் 94.5 96.2 எப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாங்க. வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் இதை சேனல் உங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. எதை எப்போது அடிக்க வேண்டுமோ அதை அழித்து, எதை எப்போது அடிக்க வேண்டுமோ அதை அடித்து, எது எப்போது நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்தி, எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை செய்து, எது எப்போது நடத்த வேண்டுமோ அதை நடத்தி கொண்டிருப்பவன்தான் இறைவன்.

இன்று காலை சிந்தனை யாரையும் விற்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள். அதிகம் குடங்கள். இப்போதும் சிறியங்கள். இப்போதும் இறைவனை நினையுங்கள்.

0: Adrian with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
1: அவன் புரட்டாசி மாட கோவிந்தன் விருதத்தினை டீனி உங்களுக்காக இந்த சிறப்பள்ளியின் நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சி உடந்து கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி இந்த 1000 மல்லாந்த தின்தோல் மரவந்தான் முசவடி சிவத்திற்கு அப்ப அடியோமோடும் நன்னோடும் பெறுகின்ற 1000 பல்லாண்டு வடிவானின் மலம் ஆர்வினில் வாழ்கின்ற பங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்தோடையும் சுதராடையும் பல்லாண்டு படைப்போர் போக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

நாம் விரதம் இருக்கும்போது உணவில் கட்டுப்பாடு கொண்டு தேவையற்ற எண்ணங்களையும் செயல்களையும் தவிர்த்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்கின்றோம். விரதத்தின் மூலம் நமது மன அமைதி, பொறுமை, தன்னடக்கம் மற்றும் இறை நம்பிக்கை அதிகரிக்கிறது. விரதம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உணவை மட்டும் கட்டுப்படுத்துவது விரதம் அல்ல, நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களையும் கட்டுப்படுத்துவதை உண்மையான விரதம்

கோபத்தை குறைப்பது பிறரை பற்றி தவறாக பேசாமல் இருப்பது, நல்ல எண்ணங்களை வளர்ப்பது, இறைவனை மனதில் நினைப்பது, இவையும்

வருடத்தின் ஒரு பகுதிதான். எந்த விரதமாக இருந்தாலும் உடல்நிலைக்கு ஏற்றவாறு அளவோடும் பக்தியோடும் கடைப்பிடிப்பது சிறந்தது. இறைவனை அடைவதற்கான பாதையில் விரதம் நமது மனதை ஒரு முகப்படுத்தி நம்மை நல்ல சிந்தைகளின் பக்கம் அழைத்து செல்கிறது. விரதம் உடலுக்கான கட்டுப்பாடு, பக்தி மனதுக்கான தூய்மை, நல்ல செயல் இறைவனுக்கான உண்மையான காணிக்கை.

விரதம் என்ற வார்த்தையே நாம் அடிக்கடி கேட்கின்றோம். குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமானை நினைத்து பலர் விரதம் இருக்கிறார்கள். விரதம் என்றால் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருப்பது மட்டும்தானா? இல்லை, உண்மையான விரதம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் இருக்க வேண்டும். நாம் உணவை கட்டுப்படுத்துகின்றோம், அதே நேரத்தில் நமது கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொய் பேசாமல் இருக்க வேண்டும். பிறருடைய மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவ வேண்டும். இறைவனை மனதில் நினைத்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான விரதத்தின் அழகு.

ஒருவர் நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து இன்னொருவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசினால் அந்த விரதத்தின் பயன் என்ன? அதனால்தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உடலை அடுக்குவது மட்டும் விரதம் அல்ல, மனதை அடுக்குவதுதான் உண்மையான விரதம். இந்த புரட்டாசி மாதத்தில் கோவிந்தனை நினைத்து விரதம் இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லும் நமது நாக்கு நல்ல வார்த்தைகளை பேசட்டும். இறைவனை நினைக்கும் நமது மனம் நல்ல எண்ணங்களை நிறை கட்டும்.

தவறுகளை செய்வது மனித இயல்பு. ஆகும் எத்தனையோ தவறுகளை நாம் செய்கின்றோம். ஆனால் அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அந்த தவறு செய்ததற்கு மன்னிப்பு கேட்பது உயர்ந்த பண்பாகும். நாம் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். இப்படி பண்பு பாசம் என்ற நற்குணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் மேலும் மேலும் உயரலாம்.

கண்ணனை வணங்கினால் அவன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை அரவணைத்து அருள் பொழிந்து ஆனந்தமயமான வாழ்வினை அருளுகின்றான். குறையில்லா கண்ணன் பக்தர்களின் குறை தீர்க்கும் கண்ணன் ஆவான்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அடுத்த பாடலில் நாம் ஃபினிக்ஸ் ஊரை சேர்ந்த கம்பன் கிஸ்தன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வணங்கிக்கிட்டோம். அம்மா சீதாப்பா சிரலின் மேலும் அவருடைய மனைவி ஷீகா மேலும் அந்தன் துரித நன்னி தாலினி அந்தன் ஈர்லன் பெரியம்மா கருணா மேலும் செல்வன் வேலன் கிஸ்தன் குடும்பத்தார் கண்டன் ராம்தானு குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு மெஜின் காதிமா சூரை சேர்ந்த திருமதி லுட்வினா அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிறார். அவருடைய துணைவன் வெஸ் மகள் ஸ்தெலினா மகள் கயான் மகன் கயான் மேலும் அம்மா லீதா அக்கா ஷவினா மேலும் யுவினா செல்வினா விலாயுதன் கருப்பன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சாப்பிய ஊரை சேர்ந்த திருமதி ஜெஸ்ஸி கிருஷ்ணசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிறார். மேலும் மாலினி யுல்லோகா கிருஷ்ணா தியா அதிசன் அன்னி கோவிந்தன் கிருஷ்ணசாமி மருதை குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சிவகானிய ஊரைச் சேர்ந்த திருமதி மணிமாலை முத்துக்கருப்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். மேலும் ஆன்சன் அன்சினி பூமாலை கிரீஷ் புஷான் கதிரேசன் மனோம கிசன் ஜிசன் முரிமுத்து ராம்தாரை குழுவித்தார்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலை நப்பாய் ஊரைச் சேர்ந்த சந்திரன் ஆந்திராயன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் நிலன் லொவ்வினா ஜிஸ்னி கோவிலா அம்மா மாலினி அப்பா வயோம தாந்திராயன் பவாதி அத்த தேவி ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் தயக் ஊரைச் சேர்ந்த ரிலன் பவானி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அம்மா இராகினி அப்பா மீக்கு மேலும் அப்பாய் ராஜம்பா பாட்டி சரோஜ் அம்மாய் விஸ்வானி வினோதா தாத்தா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

தொடர் நிறைவு செய்கின்றோம். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலம். இனிய எண்ணங்களுடன் இனிய நாளை நோக்கி பயணப்போம். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுவரை மகிழ்ச்சியாக இருங்கள், சாருக்கியமாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.